0: மர்ம பாச்சு
1: இடி விஞ்ஞோ ஓர் ரேடியோ இடி விஞ்ஞோ ஓர் ரேடியோ
2: இமலா குவாங்கா வாக்கி மியாரு கிளியே.

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுன்னோ ஓர் ரேடியோ யும் ஈக்கிரே வேர் குவாரோ
0: அலிஷானி வியுகுகுகுகு
1: மார் மேப்பாச்சோ இடியுன்னோ ஓர் ரேடியோ